0: அது சிறந்த யோசனதா, நல்லதொரு பெரிய சிந்தனதா.
1: இன்னும் மலையா நாளை கோலம்பு கோலம்பு நோக்கி குட்டிகள் தூக்கி குட்டிய போரின் சாரி நாங்கள் சீறி பயணம்.